தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜரி சதல தஜனு சதலு தஜினி தஜினி தஜனு தத்த சரித தனத தனுத